நேரம் சரியாக 11 மணி ஆகிறது. எத்திசையும் முழிக்கும் மொரீஷியஸ் வானொலி ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த இனிய காலை வணக்கம். 819 கிலோஹெர்ட்ஸ் மத்தியாலைகளில் உங்களுக்காக 12:30 வரை முருகன் திருவருள் என்ற நிகழ்ச்சியை வழங்க உள்ளோம். நேற்று நம் தமிழர்கள் அனைவரும் சித்திரை காவடியை மிகச்சிறப்பாக முறையில், அதாவது மிகச்சிறப்பான முறையில் கொண்டாடினோம். இன்று பற்பல கோவில்களில் கொடியிறக்க வழிபாடு நடைபெற உள்ளது. ஆம் நேயர்களே, நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் மொழிகிறேன். வழக்கம் போல நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் விநாயகப் பெருமானை போற்றுவோம்.

ஆம் நேயர்களே, நீங்கள் நம் உள்ளூர் கலைஞர் டாக்டர் அஜிதா மருதே அவர்கள் இயற்றி பாடிய பாடலை கேட்டீர்கள். அதாவது விநாயகரை போற்றும் ஒரு பாடலை கேட்டீர்கள். அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது முருகப்பெருமானை போற்றும் ஆறுமுக சுவாமி விருத்தம். ஆறு முகங்களும் அளவற்ற அருளும் கொண்ட முருகன் தமிழர் இதயத்தில் சிறப்பான இடம் பெற்ற தெய்வம். துணிவும் ஞானமும் வெற்றியும் அளிப்பவர் என பக்தர்கள் அவரை நம்புகின்றனர். ஆம் நேயர்களே, நீங்கள் எம்மோடு 12:30 வரை இணைந்து முருகன் திருவருள் என்ற நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வடையலாம்.

ஆம் நேயர்களே, அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது வற்றாத பொய்கை பல நாடு கண்டு என்ற இனிய பக்தி பாடல். கர்நாடக இசை நயனத்துடன் பின்னணி பாடகர் மகேந்திரன் பாலகிருஷ்ணன் அவர்கள் குரலில் இந்த பாடல் அமைந்துள்ளது. இந்த பாடல் ஆன்மீக உணர்வையும் அமைதியையும் நமக்குள் ஊட்டும் வகையில் அமைந்துள்ளது. இனிமையான ராகமும் அர்த்தமுள்ள வரிகளும் இதன் சிறப்பாகும். இதோ உங்களுக்காக அடுத்ததாக வற்றாத பொய்கை.

அருணகிரிநாதர் தமிழ் பக்தி இலக்கியத்தில் சிறப்பான இடம் பெற்ற ஒரு மகான். இவர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என நம்பப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளால் ஆன்மீக மாற்றம் பெற்றவர் என்ற புகழும் இவருக்கு உண்டு. இவர் இயற்றிய திருப்புகழ் பாடல்கள் தமிழ் இலக்கியத்திலும் கர்நாடக இசையிலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவை. சங்கீத லய நயனத்துடன் கடினமான சந்து அமைப்பில் ஆழமான பக்தி உணர்வுகளுடன் இந்த பாடல்கள் அமைந்துள்ளன. அருணகிரிநாதர் தனது பாடல்களில் முருகப்பெருமானின் மகிமை, கருணை, வீரத்தை அழகாக புகழ்ந்துள்ளார். மேலும் மனித வாழ்க்கையின் நெறிகளையும் ஆன்மீக உணர்வையும் எடுத்துரைக்கிறார். இவ்வாறு அருணகிரிநாதர் பக்தி, இலக்கியம், இசை ஆகிய மூன்றையும் இணைத்தே மகத்தான சித்தராக தமிழர் மனதில் என்றும் நிலைத்திருக்கின்றார். இது உங்களுக்காக அடுத்தபடியாக பின்னணி பாடகி டாக்டர் சோபனா விக்னேஷ் அவர்கள் பாடிய முத்தைத்தரு பக்தி திருநகை மிக புகழ்பெற்ற பாடல். இது உங்களுக்காக அடுத்ததாக

அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது அதல சேத என்ற இனிய திருப்புகழ் பாடல். அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடல் முருகப்பெருமானின் மகிமையையும் கருணையையும் அழகாக எடுத்துரைக்கிறது. சிறப்பான சந்து அமைப்பு இசை நயமும் கொண்ட இந்த பாடல் கேட்போரின் மனதை பக்தியில் ஆழ்த்தும் ஆன்மீக உற்சாகத்தையும் அமைதியையும் தரும் இனிய திருப்புகள் இது. இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக நாம் வழங்க இருப்பது அதல செய்த நாராதர்.

அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது திருப்புகழ் ஐங்கரனே அருணகிரிநாதர் அருளிய இந்த பாடல் முருகப்பெருமானின் தெய்வீக தோற்றத்தையும் அருளையும் அழகாக புகழ்கிறது. செந்தமிழின் இனிமையும் சிக்கலான சந்து அமைப்பும் இசை நயமும் ஒன்றாக இணைந்து இந்த பாடலை தனித்துவமாக்குகின்றன. பக்தியையும் ஆனந்தத்தையும் ஒரே நேரத்தில் அளிக்கும் அருமையான திருப்புகழ் இது. இதோ உங்களுக்காக நம் உள்ளூர் கலைஞர் வித்வான் இந்திரன் அவர்கள் பாடிய இப்பாடலை அவரின் குரலில் இப்பாடலை நீங்கள் கேட்டு மகிழ்வடையலாம்.

அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது உணர்வே உருகும் இனிய பக்தி பாடல். உள்ளம் முருகுதையா முருகா. இனிய பக்தி பாடல். இப்பாடலை தனது இனிமையான குரலால் உயிரூட்டியவர் புகழ்பெற்ற பின்னணி பாடகர் டிஎம்எஸ் சவுந்தரராஜன் அவர்கள். இந்த பாடல் பக்தி உணர்வையும் மன நெகிழ்ச்சியையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. முருகப்பெருமானை நினைத்து பாடப்படும் இந்த பாடல் கேட்போரின் உள்ளத்தை உருகச் செய்யும் அளவிற்கு ஆழமான அர்த்தத்தையும் உணர்வையும் கொண்டது. இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக உள்ள முருகதையா முருகா உன்னடி காண்கையிலே. இப்பாடலே நாங்கள் குறிப்பாக போபாச ஊரைச் சேர்ந்த டாக்டர் அஜிதா மருதே அவர்களுக்காக வழங்குகின்றோம்.

நேர்களே, நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் முழுகிறேன். எம்மோடு 12:30 வரை இணைந்து முருகன் திருவருள் என்ற நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் மகிழ்வடையலாம். அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது இனிய பக்தி பாடல் கண்டனால் முதலாய். இது முருகப்பெருமானை கண்ட அந்த

உணர்வுபூர்வமான வரிகளும் இதன் சிறப்பாகும். ரீயூனியன் ஊரைச் சேர்ந்த திஷ்ணி வீரசாமிக்காக இப்பாடலை நாங்கள் வழங்குகின்றோம்.

0: ஆம் நேயர்களே, நான் உங்களுடைய அறிவிப்பாளி கலைதான் முழுகிறேன். எம்மோடு 12:30 வரை இணைந்து முருகன் திருவருள் என்ற நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் இன்பமடையலாம். அடுத்ததாக நாம் கேட்க இருப்பது இனிய பக்தி பாடல். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. இந்த பாடல் முருகப்பெருமானின் அருளையும் ஞானத்தின் இனிமையையும் போற்றும் வகையில் அமைந்துள்ளது. அழகான தமிழ் சொற்களும் பக்தி உணர்வும் இணைந்து இந்த பாடலை கேட்போரின் மனதில் ஆழமான ஆன்மீக உணர்வை உருவாக்குகிறது. இறை அருளை நினைவூட்டும் இனிய பாடல் இது. இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக கே.பி. சுந்தரம்பாள் பாடிய பாடலை உங்களுக்காக தருகின்றோம்.
1: சக்தி வடிவே

அவ்வையே நீ கூறும் சமாதானத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அம்மையப்பனிடமிருந்து ஒரு பழத்தை பெற

ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானீ ஆறுவது சினம் கூறுவது தமிழ் அறியாத சிறுவனானீ மாறுவது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனானீ மாறுவது மனம் சேருவது இனம்

முருக பக்தர்களே, இதோ உங்களுக்காக அடுத்தபடியாக அபிஷேகம் அலங்காரம். முருகனுக்கு முருகனுக்கு இப்பாடலை குறிப்பாக நாங்கள் வாக்வா ஊரைச் சேர்ந்த அம்மா வினோதா, மேலும்

சிவசாமி குடும்பத்தாருக்கு இப்பாடலை வழங்குகின்றோம். தர்மா, சாம்பசிவம், ஜேனா, கேசவல்லி, தீலான், மேலும் ஜீவித்ரா ஆகியோருக்கு அப்பசாமி குடும்பத்தாருக்கு இப்பாடலை நாங்கள் வழங்குகின்றோம். இதோ கேளுங்கள்.

0: முருக பக்தர்களே, இத்தோடு எமது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி வணக்கத்தை கூறி விடை பெறுபவள் உங்கள் அறிவிப்பாளி கலை. இதோ உங்களுக்காக இறுதியாக வேலவா வேலவா என்ற பாடலை வழங்குகின்றோம்.
1: வெற்றி வேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, அரஹரோ.

0: This is Radio Marxist.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shodharandariki Hrudayapurvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum Vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கடிந்த வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 மற்றும் 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி. இசை அருவி எனும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என்னிசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன்.

என்றேன். வானொலி அன்பர்களே, சித்திரை பௌர்ணமி காவடி திருவிழா என்று முடிவடையப் போகின்றது அல்லவா? இன்றைக்கு கொடியிறக்க திருநாள் அல்லவா? ஆகையால் முருகனை போற்றும் சிறப்பு பாடலை கேட்போமாக.

முருக பக்தர்களே, முருகப்பெருமான் இந்த உலகத்தை சுற்றி வந்த இறைவனாவார். மேலும் ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வந்தார். எதற்காக? பாரெங்கும் மக்களை காப்பதற்காக. அவரின் சந்ததியில் கிடைக்கும் திருநீற்றை அணிந்தால் தீராத வினைகள் தீர்க்கும். திருநீறு நம்மை காக்கும்.

முருகபக்தர்களே, முருகனுக்கு ஆறு படை வீடுகள் உண்டு. அந்த படை வீடுகள் சிறப்பு மிக்க தலங்கள் என அறிவோம். அவற்றுள் பழனிமலை, திருத்தணி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் போன்ற திருத்தலங்கள் இடம்பெறுகின்றன.

ஆறுமுகம் கொண்ட இறைவன் முருகப்பெருமான். ஆறுமுகமும் பன்னிரண்டும் கையும் வேலும் அலங்கார ஆபரணம் அணிந்த மார்பும் திருமுகமும் வெண்ணீரும் துணைந்தமையும் ஜகமெல்லாம் புகழ் படைத்த சுப்பிரமணியா என கூறுவது அறுமுக சுவாமி விருத்தம்.

வானொலி அன்பர்களே, முருக பக்தர்களே, நாம் வழங்கி வந்த இந்த சிறப்பு நிகழ்ச்சி இங்கு முடிவடைய போகின்றது. முருகனின் அருளை என்றென்றும் நாடுவோம், முருகனின் திருப்புகழை பாடுவோம். நம் வாழ்வில் வாழ்க்கையில் முருகன் அருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர, ஞானவேல் முருகனுக்கு அரோகர, சக்திவேல் முருகனுக்கு